முதல் பொங்கல சேர்த்து அந்த வேணம் கூட கொள்ளுங்க. முதல் குச்சி காட்டு முதல் பந்த அப்போய் முதல் பந்தாலும் முதல் குச்சி so neɗɗo woni moƴƴi ne moƴƴine sa boni inde ma bonne so inde moƴƴinama moƴƴi so inde bonnama boni pasamre potode londe fewni teyitin goto so ne jalti pasamro inde bonnama kama e nder yardinaka tedinaka hayso ko

நாலு மங்கா செல்வன் சரவட்டில் மன்னன் ஹேல் போகுது ஒன்று மேலா பிரிக்கி கொடுப்பதால் மஜ்ஜிகளெல்லாம் அந்த வல்ல குரோ பண்ண வல்ல மோட்டு போய் மஜ்ஜிகள் கண்டநாசங்களான சலங்கராக்காய் சொல்லி சாப்பாடு சொன்னாரு கம்மி கட்டுகள்.